ரேணயோன் வகம் பிரஜல்பதி பிரபாதகே ஹிருதி ஸ்மரன் கணேஸ்வரம் அரோகதாம் அதோஷதாம் சுசாஹிதீம் சுபுத்ரதாம் சமாஹிதாயுரஷ்டபூதி மப்யுப